0: குக்குஜாய் அருகோ நங்குயினாகம் பெருமின் தேபி மகனாம்
1: உபமாமேயோ.